தால்பா லேடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுராத்கல் கேரிசி முக்கா பவன் அழகடை கோல்நாடு காரணம் முல்கே படுவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்தோ ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷணை சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணார். இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் இ ஜீவனை செல்றது பாரி பெலியோ கர்த்தவியா அல்லாண்டே இ ஜீவனை செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்து பிசியத்துலுள்ள நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரணம் ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயும் ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் இ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. இ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேசம் இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிசியப்பமே இ நாங்கள ஜீவன சார்த்தக்காவிடும். இ ஜீவனத்திலுள்ள நாங்களோ கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிசியப்பமே இ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றதே ஜீவனத்து உத்தேசம் கண்டித்தமாயிட்டும் அல்ல. இ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு இ மனுஷனாயோனு சமா உள்ளதுடே கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்தை ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணோகு சாத்தியாவிடும். துனியாவுட சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்கதர்சன கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்ட ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்கதர்சன கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயோனுக்கு நல்ல விவேச்சனடோ பின்ன திருவொலிக்கிடோ சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சொல்றதாய எல்லா அவகாசம் மனுஷ மார்க்கு உண்டு. அதோட முக்காந்தரமே ஜீவனத்தோ நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரே போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவுண்டதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கந்தோ எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. இ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானு நல்லதுடே பிடிச்சிட்டு பெடுக்கிடே புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவுண்டோ கர்த்தவிய கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டே மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டில் தண்ட ஜீவனத்தை ரூபிசுடு நல்லோ. இ ஜீவனத்தில் சுக துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நாங்க ஒரு ரங்க பூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷமாருக்கு ஒரு புத்திய நமூன்தோ அனுபவம் கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுவனெங்கு நங்கள் முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்தோ பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்தில் ஆயிட்டு ஜீவன நல்ல ஆகுடு. ஜீவனத்தை சுத்தலும் பெல்கரு காணுகு சாத்திய ஆகுடு. சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகுடும். நங்களோ ஆசை ஆகாங்க பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆவணுங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கிடும் எல்லா சாதனைக்கும் பிரேரணை தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிசுகு சாத்தியாவிடும். இ பேடி அஜ்ஞான மனசுடு தௌர்பல்யா இதெல்லாம் திருவழிக்கிட குறைத்தலும் உண்டாவிடும். ஆறு தண்டு சொரப்பணி

रेडियो सारंग 107.8 FM। கேட்டுள்ளார் இது ரேடி சாரும் குஞ்சீரோ 7.8 FM. இது ரங் ரங் ரோ ஜீவன முண்டியன்டுள்ள நானிங்களும் சேஃப் லக்குத்தார் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்ரமத்தில் கேட்டுன் வருவா சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நெம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய துனியாவோட பிரதி ஒரு ஜீவஜந்தோட உகம அதுரு பெளவணிக பின்ன அதுரு நாச இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதல் யாதொரு சம்சயும் இல்ல பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதிரே சம்ரக்ஷணடப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு பரிசரத்தோ வினாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்து வரிஞ்சோண்டுள்ளதிரே நாங்க கண்டோண்டுள்ள நாங்களும் போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதிரே நாங்க மறந்தோண்டு வந்தோண்டுள்ள இன்சானுக்கு ஜீவிசோகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியுண்டின் பிரதேச எல்லா இண்டு பில்லியோ பில்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோட பெச்சையாராக்கி உண்டுண்டு சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டுண்டு ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டினோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடியோட போல மின்னியுண்டினோ தண்ணி பின்ன கிளீன் இன்னும் காத்துல பரிசர செல்றது நொறஞ்சு போயிந்து ஐத்தங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு இன்று மரத்திடெல்லாம் மனசு பந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்தில் மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு போல பல்லா கெண கொலா இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லாண்டாயிடு ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு இப்ப ஜலமாலின்ய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்குடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடு சாத்தியத்தை கூட யாரா ஆவிடு ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு இப்ப ஜலமாலினிய செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு டவுண்டோ கலீஜு தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடோ தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறியிடும் சாத்தியத்து கூட யார ஆவிடு இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்றுண்டு பள்ளிலெல்லாம் கொலத்துற தண்ணியில் எடை கல்குடோ துணிமுறி கல்குடோ குளிக்கிடோ பயங்கலை கல்குடோ பின்ன அதே தண்ணீடோ குடிக்கோகு கும்போண்டோ இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு கார்கானடோ கொலவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டோ ஆ கர்த்து கருத்து போகே உண்டாக்குடோ வாயு மாலினிய செல்றது மனுஷடோ உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு மனுஷமாறு அகக்கிட்டியொண்டின்னோ பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நங்க எதிர்நோக்கன நோக்கனாவிடும் பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடோ அந்நியாயத்தை நங்க தடையணும் நிசர்கத்து சம்பத்து அது நங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரக்ஷிசுடு சொர நங்க எல்லாம் சேரிட்டு ஆக்கணும் ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரக்ஷணப்பற மனுஷம்மாரில் பிரஜ்ஞ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும் ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆகுடுதலாயிட்டு நாலு போவன் தோலு டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லா நிரந்தர ஒன்னுடு பெறவுல ஒன்னொன்னு பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலினத்தோ அபாயத்தை தடையிடோ ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு ஸ்வரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும் நங்களு விஜானிமார் நங்களு சம்சோதக்கமார் நங்களு ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரக்ஷிசிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடும் கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும்
శాల కాలేజీలలో సురులే పరిసర సంరక్షణడు విషయత్తులు విద్యార్థి మార్లు తిలువలికే ఉండాకును. ఇదేపోల్తో రేడియోలు దూరదర్శనతులు టీవీలు పిన ప్రసార మాధ్యమతులెల్ల ఈ పరిసర సంరక్షణడు విషయత్తులు ఆయతర ప్రచార కార్యత్తే ఆకడదు కూడా చొమ్మె అగత్య. టౌన్ ప్రదేశత్తే ఎల్ల క్లీన్ ఆయిట్ బైకుగు గరిష్ట మట్టతో ప్రయత్న ఆకాంట పోయంగి అనారోగ్యమే నగల మున్నులతో చరిత్ర ఆయిట్టు పోవు. మరమట్టుడు నాశత్తె తప్పాటును మరమట్టు తైనెట్టు బెలిబాటును మరమట్టు ఇన్నులెంగా నంకు క్లీన్ కాత్ సంపుడ తనలు ఖండితమాయిటం కిట్టాలే. పరిసరతే సంరక్షణ ఆకుగు ఇన్సానుగు హక్కుల్లో అల్లాంటే అదిని నాశ ఆకుగు ఖండితమాయిటం ఇల్లే. అదిలాయిట్టు పరిసరతో సంరక్షణమే నంగులు రక్షణ చెందట్టు బియార్చిట్టు పరిసరత్తుగాయిట్టు హోరాడుడు ప్రజ్ఞ ప్రతి ఒరు ఇన్సానుగుం ఇన్నట్టే బేను. అంగన ఆయంగిలు మాత్ర ఈ పరిసర ఉలివు ఆరోగ్యత్తుకు బేనాయు నల్లో కాత్ నల్లో క్లీన్ తన్ని నల్లో ఆహార నంగుగిల్ల కిట్టు నల్లో పరిసర చెల్లరదు నెమ్మదిడు ఆ సంతృప్తిడు సందోలతొప్పిన ఆరోగ్యత్తు జీవనత్తుకు చొమ్మె అగత్య. ప్రతి వర్ష వనమహోత్సవత్వ సందర్భతులు ప్రతి ఒరు ఇన్సాను ఓర్తయినట్టు టాయంగుం అదుగు తన్ని బీతిట్టు బెలీబాటుడు హాదు తాకేంగి ఈ పరిసరతే ఒలికుగు సహకారి ఆవుడు.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்ட்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணாரு. இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவன செல்றது பாரி பெல்லியோ கர்த்தவியா அல்லாண்டே ஈ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ளோ நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரண ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயும் ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேச இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிச்சியப்பமே ஈ நாங்கள ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களோ கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றது ஜீவனத்து உத்தேச கண்டித்தமாயிட்டும் அல்ல. ஈ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு ஈ மனுஷனாயோனு சமா உள்ளதுடே கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்தை ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணோகு சாத்தியாவிடும். துனியாவுடைய சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்கதர்சன கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்ட ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்கதர்சன கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயோனுக்கு நல்ல விவேச்சனடோ பின்ன திருவொலிக்கிடோ சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சொல்றதாய எல்லா அவகாசம் மனுஷமாருக்கு உண்டு. அதோட முக்காந்தரமே ஜீவனத்து நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரே போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவண்டதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கத்தோ எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. ஈ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானும் நல்லதுடே பிரிச்சிட்டு பெடுக்கிடே புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவண்டோ கர்த்தவிய கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டே மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டிலு தண்ட ஜீவனத்து ரூபிசுடும் நல்லோ. ஈ ஜீவனத்தில் சுக்க துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நங்க ஒரு ரங்க பூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷம்மாருக்கு ஒரு புத்திய நமூன்தோ அனுபவ கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுவனெங்கு நங்கள் முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்து பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்திலாயிட்டு ஜீவன நல்ல ஆகுடும். ஜீவனத்து சுத்திலும் பெல்கிரு காணுகு சாத்தியாவிடும். சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகுடும். நங்களோ ஆசை ஆகாங்க பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆவணெங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கிடும் எல்லா சாதனைக்கும் பிரேரண தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிசகு சாத்தியாவிடும். ஈ பேடி அஜ்ஞான மனசுடு தௌர்பல்ய இதெல்லாம் திருவழிக்கிட குறைத்தலும் உண்டாவிடும். ஆறு தண்டு சொரப்பனிடெல்லாம் ஸ்ரத்தில் பின்ன உத்தேஜனத்தில் ஆக்கிடான அவுண்டே சமாஜ பின்ன சமுதாய கண்டித்தம் மெச்சிடு கௌரவிசிட்டு புரஸ்கரிசிடு. இது நேரு அங்கந்தோ இன்சானுக்கு ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிசுகு சாத்தியாவிடும். தைரியா பின்ன ஆத்மவிசுவாச செல்றது மனுஷன் மாறிலு ஸ்ரத்தடே உண்டாக்குடு. நல்ல நல்ல சரோபணிக்கெல்லாம் ஸ்ரத்தமே மூலமந்திர ஆயிட்டுக்கிடு. ஸ்ரத்தலாயிட்டு மனுஷா தண்ட பிரத்தி கர்த்தவியத்தையும் நல்ல நிலையில் நிர்வகிச்சு ஒன்று போண்டா. ஸ்ரத்த பின்ன சொராக்குடோ உத்தேஜன செல்றது ஒரே பாவலிடோ ஜண்டு முகம் இன்ன போல. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்திய இன்னும் சாதாரணத்து ஸ்வரம் கூட அவனுக்கு அசாத்தியாயிட்டு காண்டு. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்திய இன்னும் சாதாரணத்து ஸ்வரம் கூட அவனுக்கு அசாத்தியாயிட்டு காண்டு. ஸ்ரத்த செல்றதே அவனுக்கு தன்னில் இல்லாத சக்தியிட கொடுத்துட்டு ஜீவனத்தில் உத்தேஜன பிரிசப்பாடு பின்ன ஒருமைப்பாடு நொறியோகு சாத்தியாவிடும். ஆரோட்டுக்கு ஸ்ரத்த உண்டா அவனுக்கு நிராசை செல்றதே இல்லை. இது
ಗಾಂಧೀಜಿ ಚೆನ್ನ ಪಲಕ ಇನ್ಸಾಂಡು ಕಲ್ಬುಡ ಉಲ್ಗ ಉಲ್ಲೋ ಆ ಸುಪ್ತ ಪ್ರತಿಭೆಡೆ ಅಡಚಿಟ್ಟು ಎನಿಪಾಟನೆಂಗೆ ಮುಖ್ಯಮಾಯಿಟ್ಟು ಅವನಿಗು ಶ್ರದ್ಧೆ ಬೇನು ಅಂಗನಮೇ ಪ್ರೋತ್ಸಾಹಂ ಬೇನು. ಇವರು ವಿಶೇಷಮಾಯು ಶಕ್ತಿಡೆ ದುನಿಯಾವುಡ ಪರ್ತಲು ಕ್ರಮತ್ತಲು ಕೊಂಪೋಯಂಗೆ ಭೌತಿಕ ಪಿನ್ನ ವೈಜ್ಞಾನಿಕ ಬೆಳವಣಿಗೆ ಸಾಧ್ಯವುಡು. ಅದೇ ಶಕ್ತಿಡೆ ಭಾವನೆ ಆ ಯೋಚನೆ ಪಿನ್ನ ವಿವೇಚನೆಡ ಪರ ಕೊಂಪೋಯಂಗೆ ಈ ಕಲೆ ಈ ಸಾಹಿತ್ಯ ಪಿನ್ನ ಸಂಸ್ಕೃತಿ ಚೊಲ್ರ ಭೌತಿಕ ಬೆಳವಣಿಗೆಗೆ ಅದು ಕಾರಣ ಆವುಡು. ಶ್ರದ್ಧೆ ಪಿನ್ನ ನಂಬಿಕೆಂಗ ನಿಶ್ಚಿತ ಜೀವನತಲು ಒರು ಘನತೆ ಒರು ನೆಮ್ಮದಿ ಪಿನ್ನ ಭದ್ರತೆಡೆ ಇನ್ಸಾನ್ಗೆ ತಂಡು ಜೈಸುಡು ಶಕ್ತಿ ತನ್ನಲ್ಲು ಇನ್ನೆಂಗು ಅಂಧ ಶ್ರದ್ಧೆಲಾಯಿಟ್ಟು ಸೋಕುಡು ಭಾವನೆಡೆ ಹೊಂದಿಟ್ಟುಲ್ಲೋ ಇನ್ಸಾನ್ ಈ ಜೀವನತಲು ಎಪ್ಪಂ ಜಯಿಸಿಲ್ಲ. ನಂಗ ಎಪ್ಪಂ ನಂಗಲ್ಲಿ ಏದು ಪನಿ ಆವುಡು ಚಲ್ರೋ ಆತ್ಮವಿಶ್ವಾಸತೆ ಹೊಂದಿಟ್ಟಿಕ್ಕೊನೆ ಹೊರತು ನಂಗಲ್ಲಿ ಆವುಳ್ಳ ಚಲ್ರೋ ಅವಿಶ್ವಾಸತೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬೈಚೊಲಗು ತೀರ. ಇನ್ಸಾಂಡು ಚೈತನ್ಯಮೇ ಜೀವನತಲು ಸರ್ವಸ್ವ ಆಯಿಟುಂಡು. ಆ ಚೈತನ್ಯ ಆ ಇನ್ಸಾಂಡು ಹೃದಯದಲ್ಲಿ ಎಪ್ಪಂ ನೊರಿಟ್ಟಿಕ್ಕೊನು. ಅವನ್ ತಂಡು ನಡವಡಿಲು ಆಚಾರ ವಿಚಾರದಲ್ಲಿ ಪಿನ್ನ ತಂಡು ನಾಲ್ತು ನಾಲ್ತು ಜೀವನದಲ್ಲಿ ಅದಡೆ ರೂಢಿಸಿಯಪ್ಪ ಅವನು ಜೀವನ ನಲ್ಲಾವುಡು. ಈ ಚೈತನ್ಯ ಚಿಲ್ರದೇ ಶ್ರದ್ಧಾತ್ಮಕ ಜೀವನತ್ತು ಪ್ರೇರಕ ಶಕ್ತಿ. ಆ ಜೀವನದಲ್ಲಿ ಎಪ್ಪಂ ವಿಶ್ವಾಸ ಬೇನು. ತಾನು ಮಿಂಜುಗಾಯಿಟ್ಟು ತಿನ್ನಡೇ ಚಲ್ರೋ ಓರ್ಮೆ ಇನ್ಸಾನಯ್ಯೋನಿಗೂ ಜೀವನದಲ್ಲಿ ಬೇನೆ ಹೊರತು ತಿನ್ನುಗಾಯಿಟ್ಟು ಮಿಂಜಿಡ ಪೋಲೆ ತಪ್ಪು ಕಲ್ಪನೆ ಜೀವನದಲ್ಲಿ ಎಪ್ಪಂ ಇಕ್ಕೋಗುತ್ತೀರ. ಆ ಪೀರ್ಸ ಪಾಡ್ ಆ ಓರ್ಮೆ ಪಾಡ್ ಆ ನೇರ್ ಆ ವಿಶ್ವಾಸ ಪಿನ್ನ ಪ್ರಾಮಾಣಿಕತೆ ಜೀವನದಲ್ಲಿ ನಂಗ ಅಳವಡಿಸಿಯಪ್ಪಮೆ ನಂಗಲೆ ಆದರ್ಶ ಜೀವನಾವುಡು ಅರ್ಥಪೂರ್ಣ ಜೀವನಾವುಡು.

லால்பா லேடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போ ரார்பா சுரத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மா லுச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.